nyame ama do mi aba do mu so aba do mu so ama sabre me kwa mi tu bi copy mi tu bi skasa mi tu bi pedia urate